கதமா மனித தானே என்ன கதா சகனே நிலதானிமா மதக கதமதா தமக கதமா மனித கதானே நிகதா தமக கதமதா தகனே.